0: ஹலோ ராஜு சாரு, சோத்து கரையால சோதா இபார் பார் லோம் தி குந்துல்
1: மாந்தாம் துந்து குமிஷி காத்தி ஜுகுலி.
0: ஹலோ
1: மிஸ் ஜுகுலி காத்தி பர்ஷா.
0: பர்ஷா ஜுகுலி அரினா நா
1: இன்னா பெத்துஜி ஜோனாஸ்.
0: பெத்துஜி ஜோனாஸ் அவு குங்கோ நாஜிசே கரிது அக்கே அவைரால பியா
1: அல்ல நாஜிகா மோ இ பாதம நாஜிரே பா திஜரே மோ தர தனல பனாரி
0: வாஜி திது டோக்ராங்து எட்ரான்ஜே திகு வே நர்ந்தாகு வேக்கு எட்ரான்ஜே திர திகு அப்படி பரேன்காந்துகு அது ஐலன் அங்கால்கு மாஜி தோடுத்து கது பினி பேரே பாலி அசியாக்கு குத்துஜோ கிலிக்கோகி வராக்கு தோவா இக்கோ தெல் கூறோயா சே இந்த பண்ணா வராய் கொண்டே தோதி தாலி கோக்கு பாக்கே யாகுக்கு பேனி லோரான் தோருங்காய் பாக்கே இசை கொன்கு தூணிக்கே ஆய் பிரிப்பாரே நீ பைவா தம்மே கதிரே உகு பால்கு குத்துஜோ கிலிக்கோகி ஓ காவுக்கு தோ நீ பா நீ கோ அத்தேல் கூறோன் நீ சி ஓஜித்தே ரோஜித்திஸ் மாம் கே கொன்சே இசியாக்கே கொஸ் நீ எசிக்கு மாஜிக்கு தம்மே கது ara se jalwa
1: mu khotera ma tangu monbi dubai da ma a kar ko se ji se a dikai dikakala ara maida ma atu doya basala
0: ngon kin ji to betal ngon ku dondu ngon ki se da ke ai prepare ni bai ka de ta ke bal ndari do ma tu kok ba lui ma mi devient indépendant comprendre se
1: mon ki se re.
0: Allô, voilà, bah, moda problème réseau à tout signe. 61 53 53 20, 61 53 53 20. Allô, Radio Tchad. Oui, la lingue, Ibaï. Monsieur Ndirane Basile.
2: Oui, yo.
0: Deke betu jilan duna geto jitin dui biya de mamune ke injerane bazila barbar wa wai betu jwaita
2: ndwa ya bata su kawano
0: wallahi alo tunga da to baiwa
2: bo to dito maje bolavi
0: aha taro biya ta ra lafiya akia ku ngon naji karai da saiwa
2: bo go do ngon de kasu ge kari
0: ngon ko dondu ka dai preparen ka de bini bebat nikotel indépendant telu koro
2: ba
0: ke isi wojiter aha
2: bo ne jena da bege dangle
0: aha
2: te dau se lek nga ji ne ji be na dar dau ne gi bo un gumba da da dau se mama tinga degi
0: na ji ka ji ne o be ko tek no da ko tek no ni mam di no le ya ko tek be krang da ya dai parantes ngoy mechit iki bobungono ake i kongon wala inge koton ngniki angal kumaji ke kadu era bayo abas kadu ngoni bini beba atelo koronda
2: nka ujungonle gerto ujungonle da ujigo uje ina nangle
0: aha
2: kongolum i bongolum ii dee nda kare tarsenjigu maji au sen bau tou sen le ile ila dee kol kara ii nejigu naji le kadal togu au wai kidu di lakala de urdo kwawite wala ii de kizi delge neje nore da ngole au imitenele tangi ii da tarsenjigu maji ya ula tarsenjigu maji ya ufa lom ya kate ii da ekwane lewe da ii da egine ii da begina di dalda au fare de no la gatti kula te kor khari ay wuje ila na bu ira pont de dal ti wurto ya o ya bo ye go to le tay to to wo do kidi ne ay tay de to na to ira pont de dal ngone kul usel e au to men di le to
0: sei ya ni kuno ra to ta ku ju gitu ngai ko se bre
2: boyo da ma mundo manda bon di mari nge ni jile no ngare am da de dotan
0: Maji, merci ngai, merci.
2: Ah, mari yulung ka dikel masin jala tenya.
0: Ba
2: ta turum innocent. Kunum jala tenya lam. La messe de Kundul. Toge de garçon de Kundul. Ba conseil de la radiovision. Ah, ba orum eme. Bula ma di Kundulam. Ma papa ministre de Kusiri. Amenesa. Bon, plus de 200 Français, le nationalisme n'a jamais été bon. Nous, la victoire, grand Dim Davi, où va le monde, a accédé le terror, Dim Mandé de Charles-Til, la Kourangana, de Kundulam, Marie Famille, Bakambay Maurice, ma maman Odette, ici Kundulam, ma Angeline, Gurgue Diago, ma Rassanga, Kamaro Gagalam, ma Michel, de Gurgulam, Soydum Damba, de Nobrangar Jonas, de Jonathan Dambalam, Maitanga Roland, d'un des bichi, Fasta Juglé, ba mimi do famille le udinga David comme am tokoy lemto. Merci.
3: Voilà da marasal nga daline Angeline da mo dom to bora kalasta. Merci. 61 53 53 20 61 53 20. Allô, Radio Tchad. Allô. Allô.
4: Oui, bon niveau.
3: Ah, Ibarbar Kambekrat.
4: Ah, Kambek, carte cimetière.
3: Cimetière, d'ailleurs, Kambek.
4: La
3: Maji, voilà. La Maji. Arina Youssouf.
4: Oui.
3: Youssouf, non?
4: Youssouf Ahmad.
3: Youssouf Ahmad. Voilà, t'as oublié. Ah, on conseille, voilà, il a la pia.
4: Ah, conseille, yo, après, ma toile, t'as la pia.
3: Maji taro biyaita
4: lo le ba e ba ta don da gele de don doje sa ga ne da lo do le karati to pola se khati je de posi je de da dar sel to a do tipu
3: o gabel ma me li tabad yusuf chit wala forcement ka di ndor ngo ya de a vivre en Allemagne ya kran kulma de arak a vivre ni noala. C'est-à-dire, il faut que tu restes dans les chapitres parce que Mamida est un gang doudou. Il y a le cas de communautarisme, mais ce n'est pas négatif. Communautarisme, il y a un aussi. Bah, il y a un gang asalada. Voilà, aujourd'hui, demain, lendemain, les choses changent. Aussi. Donc, pour un avenir meilleur, quand il prépare un gang, pour son avenir meilleur là. Quand il est intelligent, mais quand il commence à y préparer, tu prépares son esprit que demain, quand il a que 21 ans et plus, quand il devient indépendant, il est un auditeur, auditrice qui est arrivé. Voilà.
4: D'accord,
3: je vais vous
4: dire que je vais vous dire que
3: je vais vous dire que je vais vous dire que je vais vous
4: Na
3: la Aha, merci ngai.
4: Karala ton ja do adu jain lai ko toki tangai de se jain ko toki wo sal de ko do ko wala ko do ka ala de lo ar tom jero de
3: Maji bon dimanche yi wota. Merci. 61 53 53 20 61 53 53 20. Allô, Radio Tchad.
2: Ah, la piabo.
3: La pianga y bay.
2: Ah, tatoum innocent, kundula vati.
3: Tatoum innocent.
2: Tatoum innocent.
3: Tatoum.
2: Ah.
3: Innocent. Ah, tarobie ta, monsieur. Sot karito yay bay.
2: Ah, manda la piama rasembo.
3: Tarobie ta, ral la pia.
2: Amra gnalum, girane basil, le kundula pianyalum.
3: Ah,
2: da gnalum. Joro Claude, je suis Genela, Isabelle, je suis Gounbadim, Dadela Tenyalem. Malmo Bienedam, Da Granlem, chef canton de Benoin, Frédéric, Ndiala Tenyalem, Da Benem de Kishin La Tenyalem, Da Sound Ujibitorin, Garam Diala Tenyalem.
5: yo modum de non je tala de ram da babalun sare anton yese lokun da gumo jem da de la pianyalum
6: mhm
5: bi nyala na dam da sudulum nirol brizit sikam kundul nyala pianyalum
6: mhm
5: da granalum gran mecanicien bay wondum olivier nyala pianyalum
6: mhm
5: da me ko bodo lu sinya da isi kam kuliti a jese polum da de la pianyalum to
6: Nda
5: babal mukalim bai da isi mundum jala tanyalum. Nda chef kare london ben sam jala tanyalum to. Nda chi sengira juru la tanyalum to.
6: Maje merci ngai obo jumashte ta kambe ke kondult.
5: Merci.
6: 61 53 53 20 61 53 53